சஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிடு தக்கிருக்கு சத்தரி சதல சஜனு சதனு சத்துமி சதிமி சத்தனு சரித சரித தனத தனுத திமித்த தங்கிருக்கு சம்